0: மலதொரு சிறந்த யோசனத்தா, மலதொரு பெரிய சிந்தனத்தா.
1: ஏதோ மடையா இன்னும் மலையா, நாளை கொலம்பு கோலம்பு
0: நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் சாரே, நாங்கள் நெத்திக்கு சீறி பயணம்.